பாட்டு பாய் பாட் சந்தனத்த பாட் பத்து தேவ பக்தியாத் மாடி வரவாள்.